கண்டா கண்டா ஓப்பா ஓப்பா கேவில் கேவில் ஐஷ் ஓப்பா யா எங்கசானி மிகேலவா மாமானு வாட்டா உங்கமான உச்சி வேஜு வேஜு உடோஃபா சிலுங்கு உச்சி குஃபானேல உச்சி பேண்டா உச்சி பேண்டேல சிக்கு சுரேலா உசிம்பிலாங்கு மெமோஃபா ஓட்டேல கட்டி நியூ பட்டா மாரிக்கு மாஷ் உசிங்கானி சோச்சியோ இக்குமானான்.